0: சமீர் அதோ
1: ஃபாரிதோ கினவி
0: வரறங்கள் அளை அமின் தனப்சா திசுவாது கொப்பல
1: மகே அவரன் வெகெந்தோ
0: ஹேனிக மென்னதே கொந்தாகு திஉளனி கிஹினெவி பலவீதா
1: தங்குல சிகுடிய புரவி தென் சிட்டிலா ஃபௌரி தந்தனு இன்டர்வியூ கியாதி எதந்தன மெதனி மிதேதிந்துவஹு
0: தென் சிகுடிய புரை கிஹினெவி
1: ஏ நாரன் தூக்கல் லஃபி
0: மரிகுரி
1: ஆ குளாஃபா வரிகுரி மிஹாரு கொம்ம விஸ்மிய குளவ ஃபோமஸ் லஃபி
0: எஹெந்த கொந்தாக் திஹுரி மிஹாரு
1: கேக மியுளனி தெம்மே மியை தேவன இன்டர்வியூ க குஸ்ஸ எதன உம்மீதே பை
0: ஹிங்கா பல பேரன் நுகுமெல்ல
1: எவே தன கஸ்ஸு நேன் ஹம தாஹிதே
0: தாஹி வெகினே நூனே அஹரி புனிமா அஹரி தாம் பேணும் வாதி
1: ஓகே ஆதே
0: பரரங்கள் தயார் வெல மிதனிகே

0: அதை பிஎஸ்எம் நியூஸஸ் பலாலுமே.
1: பிஎஸ்எம் ஏர் iOS அதி ஆண்ட்ராய்டு ஃபோன் தக்கும் டவுன்லோட் குறவேன்.
0: பிஎஸ்எம் ஏர்
1: அவஹா ஃபோன் டவுன்லோட் குறப்பா.

0: சமீர் அதோ
1: ஃபாரிதோ கினவி
0: வரறங்கள் அளை அமின்ன நப்சா திசுவாது கொப்பல
1: மகே அவரன் வெகெந்தோ
0: ஹேனிக மென்னதே கொந்தாகு திஉளனி கிஹினெவி பலவீதா
1: தங்குல சிகுடிய புரவி தென் சிட்டிலா ஃபௌரி தந்தனு இன்டர்வியூ கியாதி எதந்தன மெதனி மிதேதிந்துவஹு
0: தென் சிகுடிய புரை கிஹினெவி
1: ஏ நாரன் தூக்கல் லாசி
0: மரிகுரி
1: ஆ குளாஃபா வரிகுரி தெ மிஹாரு கொம்ம விஸ்மிய குளப் ஃபார்ம் இஸ் லாஃபி
0: எஹெந்தா கொண்டாக்ட் யூரி மிஹாரு
1: கேக மேவுளனி தெம்மே மியை தேவன இன்டர்வியூ க கொஸ்ஸ எதன உம்மீதே பை
0: ஹிங்கா பல பேர நுகுமெல்லாம்
1: எவே தன கஸ்ஸர் நீ ஹம தாஹிதே
0: தாஹி வெகினே நூனே ஆஹரி புனிமா ஆஹரி தாம் பேணும் வாதி
1: ஓகே ஆதே
0: பரரங்கள் தயார் வெலாய் மிதனிங்கே